ஹவுசைக் புங்குமசிதா முக்தாபிரசி மதமிஷகி குடோல் குடோல்கி அகன்பதா தாபிரசி சோங்தாம் கமலான சக்பா குமந்தேம் பிரகாஷ்ன செய்திங்பா மதமிஷயமா.